சென்னை வரை போகுந்த சென்னை மெயில் 19:35 மினிட்டுகளுக்கு 1-ஆம் பிளாட்ஃபார்மிலேக்கு எத்திச்சேருந்ததாகும்.